0: ஜாமத்தில் அமிர்தன் தாக்கி நடந்தார் ஊர் மாதால் கொண்டு மறைக்கே
1: On Triple J and ABC Radio Australia, this is Blackout.